0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றிப்பிடிக்க மாற்றிப்பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட

0: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றிப்பிடிக்க மாற்றிப்பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்காம
2: மழையிலும் வெயிலும் கூட

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட